சைவ. ஓகே ஜி, அஸ்ஸலாமு அலைக்கும், வாலைக்கும் அஸ்ஸலாம், ஹாப்பி சண்டே ஆஃப்டர்நூன் மை ஸ்வீட் பேஸ்ட் ஆர் சிஸ்டர் சித்ரா முஸ்கான், ஆப் கேசி ஹே, அஸ்ஸலாம் டு மை ஸ்வீட் ஹார்ட் மாம் அண்ட் காயினாத் ஆர் சப் ஸ்வீட் சிஸ்டர்ஸ் கோ. ஆர் ஆஜ் மே கிச்சன் மே பிரியாணி பனாத்தே ஆப்கா ஷோ சுன் ரஹி ஹூன் டியர் சிஸ்டர் ஃபசீலா ஹேர். அச்சா ஃபசீலா சிந்தி ஹமாரே சாத் மௌஜூத் ஹே, ஃபசீலா ஆப்கோ வெல்கம் கர்தே ஹே, பிரியாணி பனாயே மேரே ஹிஸ்ஸே கி பி பனாயியேகா, கியூன்கி மேனே பி கானி ஹே.